எங்க கட்டள சிங்க கட்டள சும்மாயிருட்டில் நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டு கொண்டா தூக்கி கட்டிய போரின் காரே நாடு நெட்டிட்டு சீரிப்பாய்.